0: Kiran Rijiju, unfiltered and unplugged. Union Minister's unmissable interview. Rijiju defines who's a dimagi naksal. Parliament Minister's big hint on special Parliament session news. Rijiju answers on pellet gun row. Says rule book followed. No order came from the MHA.
1: We wanted the discussion on the bills. We allotted the time. Each bill was given time to discuss in the Lok Sabha and Rajya Sabha.
0: And first up, we got across the latest news coming in. Nepal flood tragedy issue in Tamil Nadu Assembly is the latest, where Tamil Nadu minister has said that 103 devotees who travelled to Nepal, Vijay government has said that among them 54 were Tamilians who are stranded in Nepal. Vijay government saying that they are monitoring the Nepal rescue operations very closely. Vijay government has also released a helpline number for those who are stranded and hail from Tamil Nadu. This is the latest that is coming in from the Vijay government, as they say that they are monitoring the rescue operations in Nepal very closely, and they have also activated all of those in New Delhi to say that any sort of assistance or help that can be extended to the family of the victims. Nepal flood tragedy issue that was also being discussed in the Tamil Nadu Assembly. Let's listen in.
2: இன்றைக்கு நீங்கள் கேள்வி நேரத்தை எடுத்துருக்கிறீங்க. ஐந்து கேள்விகளுக்கு நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. துணை கேள்விகள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், இந்த கேள்வி நேரம் நடக்கும்போது குறிப்பாக இன்னைக்கு முக்கியமாக ஐந்து துறைகளில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையினுடைய செயலாளர்கள் இந்த அவைக்கு வர வேண்டும். அவங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும். எனவே அதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதேபோல் இன்றைக்கி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். நானும் கொடுத்துருக்கிறேன். அனைத்து கட்சி தலைவரும் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இது வந்து உடனே நீங்கள் கரூர் இன்சிடென்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது இங்கே அவையில் முதலமைச்சர் அவர்கள் இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்லை, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: I'd like to cut across to Mr. Mallinath Kolakundi Kodli. He was one of those who was stranded in Nepal. Now he is thankfully safe. He's in Kathmandu at the moment. I want to thank you, sir, for speaking to India Today this morning. I firstly want to understand from you, are you safe? Are you all right? You're away. How were you rescued?
3: Hello. Namaste, madam.
0: Namaste, sir.
3: Madam.
0: आपसे सबसे पहले जानना चाहूंगी, आप सेफ हैं, आप ठीक हैं, अभी आप कहाँ हैं? काठमांडू में?
3: मैडम, हम एक्चुअली कल सुबह 6 बजे से हम यात्रा स्टार्ट किया था.
0: फिर
3: हमारा टोटल

0: state government of Tamil Nadu, and that's the big update coming in, that Chief Minister is quite seriously monitoring the situation, while the opposition parties DMK and AIDMK are mounting pressure on the central government, asking the right information so that the communication to the families will be given out immediately. Listen to the reactions on the story.
1: நேற்று வரைக்கும் நேபாளிலிருந்து திபக்லேருந்து கால் பண்ணாங்க, வீடியோ கால் பண்ணாங்க. நாங்கள் சேஃபாக இருக்கோம், எது ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அப்புறம் நியூஸ் பார்த்த வாட்டைக்கு அதில் எமர்ஜென்சி நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ண வாட்டைக்கு அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கன்ஃபார்மாக சொல்லலை. அவங்க எல்லாரையுமே, அவங்க போன எல்லா மெம்பர்ஸுமே என்ன மாதிரி தானே அழுது தவிச்சிருப்பாங்க. எல்லாரையுமே கொஞ்சம் சேஃபாக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டால் நல்லாயிருக்கும்.
2: 23rd காலையில் இங்கேருந்து கிளம்பி கும்பகோணம் போய், கும்பகோணத்துலேருந்து பஸ்ஸில் போயிட்டு சென்னையிலேருந்து போனாங்க. போயிட்டுனேன் முந்தா நாள் காலையில் டெல்லியில் இருக்கேன்ப்பா அப்படின்னாங்க. காலையில் காத்மாண்டில் போகும்போது சேஃபாக இருக்கணும், அங்கே கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி கேட்டால் சேஃபாக இருக்கு அப்படின்னு. தாசில்தார் வந்தாங்க, திருவாரூர் தாசில்தார் வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அதான் அந்த லிஸ்ட்டு வந்திருக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாம், உள்ளபடியே சேஃபாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்துட்டு போயிருக்காங்க.
3: சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபோன் வந்தது. ஸோ சேஃபாக இருக்காங்க அது ஓகே, பட் அவங்க கூட இன்னும் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியல. காண்டாக்ட் கிடச்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். அது திருப்பி எப்படி அவங்க ரிட்டர்ன் கூட்டணும் என்னது, இதுக்கு மேலே தான் நாங்கள் பிளான் பண்ணோம். காலையில் 6:30 காலையில்
4: பேசுகிறோம்,
3: இப்போ ட்ரை பண்ணால் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. சுவிட்ச் ஆஃப் தான், எல்லா ஃபோனுமே சுவிச் ஆஃப் தான் வருது. அவங்க திருப்பி எப்படி கூட்டு வரணுன்ற பிளான் பண்ணும்போது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நாங்கள் கேட்குறோம், அப்போ மட்டும் சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அவங்க கூட்டு வரது மட்டும்தான் இப்போ ப்ரையாரிட்டியாக இருக்குது.
5: கும்பகோணத்துலேருந்து சூப்பர் யாத்ரா ஏஜென்சி அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக நமக்கு 57 பேர் இந்த நிறுவனம் மூலமாக கையில் போயிருக்காங்க. அதில் வந்து நமக்கு தஞ்சாவூரை சேர்ந்தவங்க 14 பேர், பாக்கி எல்லாருமே அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, திருவாரூர், நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. மொத்தம் 57 பேர் 3 பஸ்ஸில் போயிருக்காங்க. நேற்று ஈவினிங் வந்து நேபாளத்துலேருந்து திபெத் நோக்கி போகிறப்ப தான் இந்த ஆக்சிடென்ட். மொதல் பஸ்ஸு போயிட்டாங்க, ரெண்டாவது பஸ் மூணாவது பஸ் போகிறப்ப தான் ஏதோ சவுண்டு கேட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்கள்ட்ட யார்ட்டையுமே தொடர்பு கொள்ள முடியல. அப்பப்போ டவர் கிடைக்கிறப்ப தான் பேச முடியுது. நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், எல்லாட்டையுமே பேசுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் யார்ட்டையுமே அவங்கள்ட்ட பேச முடியல.
6: 23rd நைட்டு 57 பேர் கொண்ட ஒரு குழு கைலாயம் போகிறதுக்காக கிளம்புனது. 24th விடிகாலத்தில் 12:40 ஃப்ளைட்டு சென்னையில், டெல்லி போய் டெல்லியிலேருந்து காட்மாண்டு. காட்மாண்டில் மீட்டிங் முடிஞ்சு மறுநாள் காலையில் எல்லோரும் 8 அவங்களுக்கு குரூப்பை 57 பேர், மகாராஷ்டிராவை சேர்ந்த 2 பேர், 59 பேர் குரூப் அது. நான் மிலிட்ரி சீஃப் இன்ஜினியர் ஒருத்தர் அவர்கிட்ட பேசினேன், அவர்கிட்ட நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார், எங்கள் மிச்சம் இருக்கிற ஆளுங்க எப்படி இருந்தாலும் நாங்களும் வெளி ஆள் யாரும் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டோம், அந்த ஏரியாவை யாரும் வெளியில் வர முடியாது, நாங்கள் உங்கள் ஆளுங்கள்லாம் 20 பேர் சேஃப்டியாக வச்சுருக்கிறோம், அவங்க இந்த நிலைமை சீரானவொன்னே உடனே உங்களுக்கு ஹெலிகாப்டர் போட்டு இது ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் போட்டு காட்மாண்டு அனுப்பிடுவோம், காட்மாண்டுலேருந்து நீங்கள் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. நாளைக்கு நான் அவங்களை அழைக்கிறதுக்கு காட்மாண்டு போகிறேன். மீதி உள்ளவங்க 37 பேர் வந்து இரவுக்குள்ளே சொல்கிறேன், எத்தனை பேர், நாங்கள் ஒரு 10-15 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு சொன்னாங்க. அது யாருங்கிறது தெரியல, அங்கே போனால் தெரியும். எதுக்கும் உங்கள் நேம் லிஸ்ட் அந்த உங்கள் குரூப் சேர்ந்த நேம் லிஸ்ட் அனுப்புங்க, ஒத்து வருதா, பாஸ்போர்ட்லாம் கையில் வச்சுருப்பாங்க, அது ஒத்து வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்ருக்காங்க.
7: பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டினுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40 மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருக்கிறதாக செய்திகள் தொடர்ந்து வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது, அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா, அவங்க நேபாள் போறதுக்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா, மேலும் இந்த பெருவெள்ளத்துல